போக்கல சொல் குந்தி கே சொல் குந்தி ஐஷா சொல் குந்தி அக்கே சம் செக்கோக்கலா சம் குந்தி கே அதி சம் செக்கோக்கலா.